சொல்லி என்ன பாயே, நான் நீக்கி பாகுதி ஓர் ஊதி நானி ஜாயே, சோபரே ஜேசர் ஜாயர் ஜாயர் ஜாய் சாது வாயுருதி காசா வாயுருதி பதே வாயுருதி காசா.